தகத்திட்டு தான் தகத்திட்டு தான் தினக்கு தான் தகிட்டு தான் அலன்ன கிட்ட தாரி கிட்ட தாரி கிட்ட தாரி கிட்ட தாரி கிட்ட தாரி கிட்ட தாதா அலன்ன கிட்ட தக்க தாரி கிட்ட தான்.